இப்பயா ஆகாஷ்வாணி முகுக்சோங் அசனுக்தன் தன ரேடியோ சின்சாக்சம் நோ டொபேகோ குபாசனகி முகு தாச்சார் இப்பயா அச்சிபாச்சங்க அசனுக் துமாங் நோ திம்திம் ஆகச்சுபத்தமின்தாங் அசனுக்கி ரேடியோ சின்சாக்சம் அச்சங்க அங்கசக்சு அசனுக்தும் இப்போ நோ சிசாச்சு அகச்சா சுஷி டாக்டர் ஃபுனித் லோங்சார் தந்ததாலியர் பயா டென்டல் சர்ஜன் போஸ் கிரேஜுவேட் டிப்ளமா இன் மெடிக்கோ லீகல் ஃபெலோஷிப் இன் இம்ப்ளான்டாலஜி லியர்